ஆஹா, விசாரங்கள் மாலா திருவிளாட்டுங்களோ தொத்தி பஸ்துக்கு பாட்டுங்க. ஜஜான் ஸ்பர்மங் கர்மங் சபுக் நெச்சோ கர்மங் கஹோ நானக் நெச்சோ தியாவே என சத்குரு வாட்டுன்னு பாவ பொடி கம்